கனகனாம் என்ன நிகிதீ உட்கல தினேச கரகிர லஜோல தொத்த கற்கசதிலோத்ரி கனக கமல சிரமோத்போத